இந்நிகழ்ச்சி ஜெயசாமராஜேந்திர வடியார் விரச்சித ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி கன்னட ராக ஆதித்தாளத்திலிதே. ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி ரிட்டன் பை ஜெயசாமராஜேந்திர வடியார், செட்டு கன்னட ராக ஆதித்தாள.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்பொழுது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வழங்கியுள்ள ஜலதரங்க இசை கேட்கலாம். எவரி போதன ஆபோகிராக வர்ணம் ஆதிதாளம் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது.
2: Listen to a Jalatarangam recital by Aniyampatti S. Ganesan. He begins his concert with Evari Bodhana, a varnam in Rag Abogi set to Aditaal, a composition by Patnam Subramania Iyer.

0: சோபில்லு சப்தஸ்வர தியாகராஜர் கீர்த்தனை ஜெகன்மோகினி ராகம் ரூபகதாளம்.
1: சோபில்லு என் ராக் ஜெகன்மோகினி செட்டு ரூபகத்தால் A composition by Thyagaraja.

0: ஆனையம்பட்டி கணேசன் அவர்கள் இனி வழங்கியிருப்பது தியாகராஜர் கீர்த்தனை ஒர ஜூப்பு, கன்னட கவுள ராகம் ஆதி தாளம்.
1: He now presents ஒர ஜூப்பு in ராக் கன்னட கவுள செட்டு ஆதி தாள், a composition by தியாகராஜா.

0: சதானந்த தாண்டவம் பகுதாரி ராகத்தில் அச்சுததாசர் இயற்றியது ஆதிதாளம்.
1: சதானந்த தாண்டவம் இன் ராக் பகுதாரி செட் டு ஆதிதாள், a composition by அச்சுததாசர்.

0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வாயலின் கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். பண்டூ ரீதி கோலு, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஹம்சநாதம் ஆதி தாளம்.
1: திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஜலதரங்கம் ரிசைட்டல் பை ஆனையாம்பட்டி எஸ் கணேசன். He is accompanied on the violin by M.A. Krishnaswamy and on the mridangam by K.V. Prasad. Continuing the concert, now listen to Bantu Reethi Kolu in Rag Hamsanadam set to Aditaal, a composition by Thyagaraja.

0: நிறைவாக மானச சஞ்சரரே சாமராகத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் இயற்றியது ஆதிதாளம்.
1: ஆணையம்பட்டி எஸ் கணேசன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் கான்சர்ட் வித் மானச சஞ்சரரே இன் ராக் சாமா செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை சதாசிவ பிரம்மேந்திரர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வழங்கிய ஜலதரங்க இசை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: You are listening to a Jalatarangam recital by Aniyampatti S. Ganesan. The accompanying artists were M.A. Krishnaswamy on the violin, K.V. Prasad on the mridangam. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
3: நிகழ்ச்சியில் இப்போது
4: பி வரமூர்த்தி அவர்கள் நாகஸ்வர இசை வழங்குகிறார். அடையாறு செந்தில்குமார் அவர்கள் தவில். பிரணமாமியகம் கவுளராகத்தின்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: நிகழ்ச்சியில் இப்போது பி வரமூர்த்தி அவர்கள் நாகஸ்வர இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து தோடி ராகத்தில் அமைந்த ஜெயசின்னதல்ல தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ram 24/7 DTH. It's anytime Indian music.
2: நிகழ்ச்சியில் இதுவரை பி வரமூர்த்தி அவர்கள் நாகஸ்வர இசை வழங்கினார். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio NI for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி பல்லடம் எஸ் வெங்கடரமண ராவ் அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ ஹார்மோனியம் ரிசைட்டல் பாய் பல்லடம் ஸ்ரீ எஸ் வெங்கடரமண ராவ். He is accompanied by Shri M.A. Krishnaswamy on the violin, Thiruvananthapuram Shri R. Vaidyanathan on the mridangam, and Shri T.V. Vasan on the ghatam. Nigalshil mudalil, Pirayaniyum Peruman, Dr. M. Balamurali Krishna avargal iyathiyathu, Hamsadvani Ragam, Adithalam. The concert begins with Pirayaniyum Peruman, composed by Dr. M. Balamurali Krishna, in Rag Hamsadvani, set to Adithal.

இனி வாஞ்சத்தோனு, ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் சாகித்யம், கர்ணரஞ்சனி ராகம், ஆதிதாளம், திஸ்ர நடை. லிசன் நவ் டு வாஞ்சத்தோனு, கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர், இன் ராக் கர்ணரஞ்சனி, செட் டு ஆதிதாள் இன் த்ரீ பீட்ஸ்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பல்லடம் எஸ் வெங்கடரமண ராவ் அவர்களின் ஹார்மோனிய இசை. பக்கவாத்தியங்கள் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிசனிங் டு அ ஹார்மோனியம் ரிசைட்டல் பை பல்லடம் ஸ்ரீ எஸ் வெங்கடரமண ராவ். He is accompanied by Shri M.A. Krishnasamy on the violin, Thiruvananthapuram Shri R. Vaidyanathan on the mridangam, and Shri T.V. Vasan on the ghatam. Ini, Ninne Nammithinayya, Mysore Vasudevachar Sahityam, Ragam Simmendra Madhyamam, Misra Chaputalam. Listen now to Ninne Nammithinayya, Mysore Vasudevachar's composition in Rag Simmendra Madhyamam, set to Misra Chaputal.

நிகழ்ச்சியில் நிறைவாக கலியுக வரதன் பெரியசாமி தூரன் பாடல் ராகம் பிருந்தாவனி ஆதிதாளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் கலியுக வரதன் பெரியசாமி தூரன் சாங் இன் ராக் பிருந்தாவனி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பல்லடம் எஸ் வெங்கடரமண ராவ் அவர்களின் ஹார்மோனிய இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ ஹார்மோனியம் ரிசைட்டல் பை பல்லடம் ஸ்ரீ எஸ் வெங்கடரமண ராவ். He was accompanied by Shri M.A. Krishnaswamy on the violin, Thiruvananthapuram Shri R. Vaidyanathan on the mridangam, and Shri T.V. Vasan on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian music.